சிரிஞ்சும் டெதஸ்கோப்பும் மட்டும் பிடிக்க தெரிஞ்ச இந்த கையாலே என்னை வீண மீட்ட வச்சது. மருந்தும் மெடிக்கல் டீம்ஸும் மட்டும் உருவிட தெரிஞ்ச இந்த நாக்கிலே ஏழு சுரங்களையும் குடியிருக்க வச்சது. எல்லாமே என்னோட ருக்கு.

ஏகபட துபட திருபட சதுர்பஞ்சபட ஷஷ்டாடபட திருபட குதடிம் திருபட அங்கோ மங்கோ டாடிம டிடிம குப குப கூபா கூபா.

இருட்டில் ஆவழி பின்தொடர்ந்தெத்துவானாவாதே பின்னாம்புறத்தே இருட்டில் பொட்டிய கைவளத்துண்டினால் அவளுடைய நக்னபாதங்கள் முறிஞ்சு பொட்டிய கைவளத்துண்டினால் அவளுடைய நக்னபாதங்கள் முறிஞ்சு நக்னபாதங்கள் முறிஞ்சு தர்ப்ப பவித்ர குருக்கில் பிணையுன்னு நீளுமீராவின்റെ ബാക്കി தர்ப்ப பவித்ர குருக்கில் பிணையுன்னு நீளுமீராவின்റെ ബാക്കി பிண்டங்களோரொன்னுருட்டிய கைகளில் நீர்த்துள்ளி எண்ணம் பரஞ்சு பிண்டங்களோரொன்னுருட்டிய கைகளில் நீர்த்துள்ளி எண்ணம் பரஞ்சு நீர்த்துள்ளி எண்ணம் பரஞ்சு உதகக்ரியாசேஷமுண்ணுன்ன காகனும் பாழ்க்கினாவின்னும் கருப்ப உதகக்ரியாசேஷமுண்ணுன்ன காகனும் பாழ்க்கினாவின்னும் கருப்பு எங்கிலும் ஆஸ்வாசமேகுன்னு மேனியை மூடுமீ சேலதன் வெண்ம எங்கிலும் ஆஸ்வாசமேகுன்னு மேனியே மூடுமீ சேலதன் வெண்மா மூடுமீ சேலதன்.